0: ஐயோ பாபு, தன்னான
1: பதமு சேர்ச்சி பாட்ட கூர்ச்சலேதா
2: சுபாஷ்
1: தனி நீ.